0: ஆதார அங்காளே ஆதாரங்களை அழகாண்டுமே கொஞ்சம் மீது அழகாண்டுமே முளவாக தக்காய் அழகாண்டு நுழைச்சுவே இங்கே அழகாண்டு கொஞ்சம் ஸ்டெல் கோய வணி தேஹா பாவி கண்ணை அழகாண்டி பாவி வந்துட்டு வணி அழகாண்டு கேருங்க மேல மீறாக சவுன்சிலாக்கா போய் மீறது மே வக்கிவி நிதியா புராஜ் பாசித்துக்கும் பெருங்க ஏனா அழகாண்டு கேருங்க பொண்ணு தியானாவே நீ ஸ்டெல் கோயக்க காட்டி நாதே கதை குஜ்ஜா ரங்காலும் குஜ்ஜே ஏனாக்கு பராத்தம் அழகாண்டு மேம் வேணும் வா கந்தகே ஹாசிபவே சமாளுக்கு சே ஹோய் தெக்கி வரங்களோ வாஹக அழுகண்டு ஹம கணுலா அடுஹம் குறி வாஹக தெக்கேனிதோ வெரிநவேஷ் வாஹக தெக்கே நசே ஹெவன் ஏ அடுவஹாகி அழுகண்டுமேங் அழுகண்டுமெங்கே தாரி ரங்களே தரபி அத்துக்கோ நீ கவுமுக ஹருதனா தம்பு தக்கே கொத்துவே பதிஹே தாரி பினா குர எஹன்மனியாக்கீனம் மீ பினா அவ்வாணி நீ கவுமக்கி போடு பினா எம்மி நீ பினா ஹலா குவேகன் சுண்டு சுண்டு வேகன் தானி தெக்கி தீமா திமே அம்மி ஆர்மியோத்தி இது திமாயி நீ உளே உளுமுக அழுகண்டம் விஸ்வரப்படுத்தி வளும் தகைப்பா தந்தீங்க உளே முஜுத்தாம் அஸ்து முஜுத்தாமோ தெரியும் இஹுதி ராமகுருமுக பேவிஸ் மிதியா எக்கமா குறை அகீகத்துல மிஹாரு வெறிண்ண இஹுதி ராமகுரும் என்ன சென்னு வெறி மீஹாவே தெரியுங்க மிஹாரு வலு ஜனவாரும் ஹிதா ஹித்தும் வச்சு தமீ உம்மிகே உளே மக்காவோ எம் கியா தூணி தக்க வெஸ் மா முட கமே ஹிதா ராஜ்யக்கு வெறிண்ணவரை அழுகண்டுமே வஜே வெறிண்ண இஹுதி ராமகுரா பேசவா
1: சக்கராத்தேங்க
0: நீ கொத்தி அஸ்து அம்மே மோஹிம் முகமாக்கி ஹம வெறில்ல இஹுதிராம குரு
1: ஃபித்ரே கேதோ ஹபர் தக்காபே கொத்தும் அழுமங்க கொமெண்ட் கொங்க ஷேயா கொக்கந்தன்னு குருந்த ஹாஸ் கொத்தக அழுமங்க விஸ்னாஞ்சே குதிங்க தரபியத் தெரே மீ வரம் முஹிம் தரபியத் தெரேக முஹிம் வாயருக அழுமங்க மேதுக ஹம கொம்மே குஜ்ஜே கதுக போவே இங்க தோ முரு அழுமதனே ஃபுராவர அம்மு அண்ண கொம்மே குஜ்ஜே கதுக போவே ஹம ஃபோன் எம் ஏ குஜ்ஜே வரக்கின மீ எச்சி தேப ஃபெனிகெந்த அழுமதனே எகுதின் நம் மேம்பி ஃபங்க யானு தினம் கமக வியஸ் அழுமங்க பொடத் மீ கொப்ப ஹுரி கந்தத் தோக ஏ தோகா தெதா வகினுமா வர அழுமதனே வர குதின் விஸ்னாதாஃப் மீ கோச்சக இப்ராஹிம்
2: இப்ராஹிம் ஹா தாடுமடி இப்ராஹிம் கே
3: ஃபோன்
2: அடுமடி இப்ராஹிம் கட பராபர் ஃபோன் அடுமடி

எபே மீஹுன் நிகம் புனைபலாஷ் அஹுரங்கே வெரி ரஸ்கலாங்க ஹதுரத்துங்க ஃபாலு வெகிம்வா தெதுமகெக்கா அஹுரம் வீணம அதி எகலாங்க ஹதுரத்துங் ஹெவ் வெகிம்வா ரிசுகு தெவ்வா ஃபாவா ஹிந்து எகங்கம ஃபுரகஸ் தெவேன் ஹெய்யே அதி அஹுரன் தியபே மீஹுன் நஹி குரா கந்த அஹுரன் குரா கப்பேனு மென்வே அஹுரென்ன குலதான வீ வரக இஸ்லாஹ் குரும் மென்வி அஹுரம் பேனு மென்வே அதி அல்லாஹுகே ஹதுரத்தும் மென்வி அஹுரென்ன தௌஃபீக் லிவ் மென்வே அஹுரம் வக்கீல் குரணி எகலாங்கியஷே அதி தௌபா வனீவஸ் எகலாங்கே ஹதுரதஷே.